சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திருநா சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திருநா சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திருநா தோம் திருநா தோம் திருநா சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திருநா தானி தானி தோம் திருநா தோம் திருநா தோம் திருநா திருநா திருநா திருநா சதுர்தானி தானி தொந்தானி தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திருநா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திருநா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திருநா.